0: இன்னும் மொழிசு வானொலி இரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த புதன்கிழமையை திட்டிக்கும் மத்திய வணக்கம். நேரம் பிற்பகல் ஒரு மணி ஆகிவிட்டது. மொழிசு வானொலியில் நாளோறும் இந்நேரத்தில் ஒலிபரப்பாகி வரும் உங்கள் இரண்டாவது நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: புதன்கிழமை இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 26 தேதி. நம் மாதத்தின் ஆவணி மாதத்தின் 9 நாள். இந்த இனிய புதன்கிழமை மத்திய வேளையில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதோ எமது நிகழ்ச்சியில் வழக்கப்படியாக வருவது ஒரு பக்தி பாடல். பிரம்மனை போற்றும் பக்தி மிகவும் ஒரு பாடல். பிரம்மம் ஒன்றுதான், பர பிரம்மம் ஒன்றுதான்.

அருமையான பக்தி பாடலை நீங்கள் கேட்டீர்கள். எமது பக்தி பாட்டுக்கு பிறகு வருவது உங்கள் வலுவர் வாக்கு. தினம் ஒரு திருக்குறளை

திருவள்ளுவரை பெற்றதால் பெற்றதே புகழ். வையகமி. வாழ்க தமிழ், வளர்க குரல் நெறி. இன்றைய குறப்பா பொறையுடைமை, தி பொசிஷன் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் ஃபோபியரன்ஸ். அரட்டுப்பால். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொருள்: தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவர் விழுந்து விடாதபடி

0: அங்கும் நிலம் போல. தன்னை வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் மதித்து பொறுப்பது முதன்மை ஆகும் என்பதை இதன் பொருளாகும். ஸோ டு பியர் வித் தோஸ் ஹூ ரிவைல் அஸ் இஸ் ஜஸ் ஆஸ் தி அர்த் பியர்ஸ் அப் வித் தோஸ் ஹூ டிக் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர்ச்சுஸ். எம்மோடு இருந்து வாருங்கள் இக்குறப்பாக்களை நீங்கள் கேட்டு கேட்டு மகிழலாம். பாரத்வாஜ் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள குறப்பாக்கு பொறை உடைமை.
1: பொறை உடைமை
2: Être indulgent envers ceux qui nous insultent, comme la terre supporte ceux qui la bêchent, est la première des vertus. On doit toujours pardonner les excès, les oublier vaut encore mieux. La pauvreté des pauvretés, c'est d'être inhospitalier. La force des forces, c'est d'être indulgent envers les sots.
3: நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும்.
2: Si tu veux conserver ta bonne renommée, garde ton indulgence.
4: பொறுத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து.
2: On n'estime pas ceux qui usent de représailles, mais on estime les indulgents comme un or précieusement gardé. Ceux qui usent de représailles n'ont qu'un plaisir d'un jour. Les indulgents s'assurent une gloire éternelle.
4: திறநல்ல தற்பிற செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று.
2: Même si les autres te font du mal, il te sied d'avoir pitié d'eux et de ne pas leur faire ce qui est contraire à la vertu.
4: மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல்.
2: Vain par ton indulgence ceux qui, par orgueil, te font du tort.
4: துறந்தாரின் தூய்மை உடையர் இருந்தார் இந்நாச்சல் நோக்கிருப்பவர்.
2: Ceux qui supportent les injures des gens dépourvus de sens moral sont aussi purs que des ascètes.

0: Grands sont ceux qui jeûnent, supportant la faim, moins grands pourtant que ceux qui supportent des insultes des autres.
1: உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சி தொடர்கிறது. சரியாக பிற்பகல் 1:30 வரை.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
1: அன்றைக்கும் நியவை, இன்றைக்கும் நியவை, என்றும் நியவை திரைப்பட வரிசையில்

மகளிரே, உங்களுக்காக நாம் தரும் சில குட்டி குறிப்பு. இல்லத்தை எளிமையாகவும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உடவும் சில வீட்டு குறிப்பு. பூண்டு எளிதாக உரிக்க பூண்டு பற்களை உடைத்து சில நிமிடங்கள் வெடுவெடுப்பான நீரில் ஊற வைத்தால் தோல் மிக எளிதாக உறிந்துவிடும். பச்சை மிளகாய் அழுகாமல் இருக்க பச்சை மிளகாயின் காம்புகள் நீக்கிவிட்டு ஒரு காற்று புகாத டப்பாவில், தட் இஸ் ஏர் டைட் கண்டெய்னர், டிஷ்யூ பேப்பர் வைத்து சேமித்தால் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும். தூய்மை மற்றும் பராமரிப்பு, தட் இஸ் கிளீனிங் டிப்ஸ். தரை துடைக்கும் தண்ணீரில் சிறிதளவுக்கள் உப்பு மற்றும் சில துளிகள் வெப்ப எண்ணெய் அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்தால் ஈக்கள் எறும்புகள் வராது. தரை குருமிகளின்றி சுத்தமாகும். க்ளோசஸ் கேர், துணி பராமரிப்பு. துணிகளின் நிறம் மங்காமல் இருக்க புதிய வண்ண ஆடைகளை, தட் இஸ் கலர்ட் க்ளோதஸ், முதல் முறை துவைக்கும் போது தண்ணீரில் சிறிதளவு கல் உப்பு சேர்த்து ஊற வைத்து துவைத்தால் நிறம் வெளுக்காது. இதுவரும் அடுத்த பாடல். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும்.

एस ए राजकुमार इसी एमपी रमेंद्रद இயற்றியவர் பழனி பாரதி அவர்கள். குரல் கொடுக்கின்றவர்கள் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் ஆகிய இருவரும்.

0: மங்கியரே, இது உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சி எமது மொரிஷியசு வானொலி.
1: வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியசு வானொலியில் மங்கையர் ஒளி, மங்கையர் ஒளி.
0: அன்றுக்கும் நியவை, இன்றுக்கும் நியவை, என்றும் நியவை. திரைப்பட வரிசையில் நினைவில் நிற்கும் பாடல்கள். இது வரும் பாடலே பாடல் இவ்வாறு ஆரம்பமாகிறது. மின்னலை பிடித்து, மின்னலை பிடித்து, மேகம் துடைத்து, மின்மினி எடுத்து, கண்ணில் பதித்து விட்டாலோ

2001 ஆம் ஆண்டில் நமது இளைய தளபதி விஜய் நடிகர் விஜய் நடிப்பில் ஷாஜஹான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் காதலின் பிரம்மாணத்தையும் காதலியின் அழகையும் வியந்து பாடும் ஓர் மிக அழகான மெலோடி பாடலாகும்.

அடுத்து வரும் பாடலை கேட்போமா? 2006 சூரிய நடிகை ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த சில்லுனு ஒரு காதல் திரைப்படத்தில் இடம்பெற்ற அருமையான ஒரு பாடல். முன்பேவா என் அன்பேவா, தீவிரமான ஒரு காதல் பாடல் இது. காவிய மிகச்சிறந்த காவிய பாடல்களில் ஒன்றாகும். ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயர் ஆகிய இருவரும் இணைந்து பாடும் பாடல் இது. இசை புயா ரகமான் இசையமைப்பில், கவிஞர் பேரரசு வைரமுத்து வயல்களில் இப்பாடலில் உருவானது.

நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மாபெரும் வெற்றி பெற்ற சந்திரமுகி படத்து பாடல் இது. வித்யாசாகர் இசையமைத்திருக்கின்றார். காலச்சென்ற எஸ்பி பாலசுப்ரமணியம் கூறவில்லை.

நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளின் நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். இன்று இரவு 7 மணிக்கு நீங்கள் தவறாதீர்கள். எமது மூன்றாம்

அதாவது தமிழ் நிகழ்ச்சியை ஒளிபரப்பாகும் உங்கள் இசை அருவியின் நிகழ்ச்சியை. அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரையில் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறி விடை பெறுங்கள். உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆஜி அரசி. நேர்களே நன்றி, வணக்கம். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் அமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். வணக்கம் நேர்களே.

0: This is Radio Marches.
1: Assalamu alaikum. Kim to Mauritius.
2: Namaskar.
3: Shotarandariki Hudiya Purvaka Namaskaram.
4: Ungal anaivarukkum vanakkam.
5: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
6: இசை அருவி புவனேஸ்வரி.
7: வணக்கம் அன்பு நேயர்களே, இனிய இரவு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொரிஷஸ் வானொலி. நான் உங்கள் அன்பு தொகுப்பாளி புவனேஸ்வரி. இசை அருவி எனும் நிகழ்ச்சி இப்பொழுது உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். முதல் பக்தி பாடலை கேட்போமாக.

இறைவனை போற்றிய அந்த இனிய பக்தி பாடலை கேட்டோம். இறையருள் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளிவிளக்காக இருந்து நல்வழி காட்டட்டும். மனங்களில் அமைதியும் இல்லங்களில் மகிழ்ச்சியும் வாழ்வில் நம்பிக்கையும் விதைக்கட்டும். அந்த அருளிசை தொடர்ந்து இனி மனதை வருடும் திரைப்பட பாடலை கேட்போமாக.

அன்புடையர்களே, மாலை மெல்ல இரவாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நாள் முழுவதும் செய்த பணிகளை முடித்துவிட்டு குடும்பத்துடன் அமர்ந்து இளைப்பாறும் அழகிய நேரம் இது. சிலர் இரவு உணவை சுவைத்து கொண்டிருக்கலாம், சிலர் பயணத்தில் இருக்கலாம், இன்னும் சிலர் நாளைய பணிகளை நினைத்து தயாராக்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் எங்கிருந்தாலும் அந்த இனிய இசை உங்கள் உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிம்மதியையும் அளிக்கட்டும். அடுத்த பாடலை கேட்போமாக.

இசை என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை பகிரும் இனிய மொழி. சில பாடங்கள் நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும், சில பாடல்கள் இனிய நினைவுகளை மீட்டு தரும், சில பாடல்கள் மனதிற்கு ஆறுதலாக அமையும். அப்படிப்பட்ட ஓர் இனிய பாடல் இதோ உங்களுக்காக.

அமைதியான இரவு, குளிர்ந்த தென்றல், விண்மீன்கள் மின்னும் வானம், இவை அனைத்தும் இணையும் இந்த அழகான நேரத்தில் இசை நமக்கு இனிய துணையாகிறது. அந்த இனிய சூழலை மேலும் அழகாக்க இன்னும் ஒரு மென்மையான பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, இசை அறுவேணும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.